0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் DTH. எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: KS நாராயணசாமி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கேவி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். முதலில் பரலோக பய மந்தாரி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராமணி சமான தியாகராஜர் கீர்த்தனை ராகம் கரஹர பிரியா ரூபகதாளம்.

அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கி வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஜலஜ நாப கேதார கௌள ராகத்தில் அமைந்த சுவாதி திருநாள் சாகித்யம் மிஸ்ர சாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: கே எஸ் நாராயணசுவாமி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: K.S. நாராயணசுவாமி அவர்களின் வீணை இசை
3: கேட்டீர்கள்.
2: கே.வி. பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம். ராகம் டிடிஹெச் எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: அவ்வரி போதன வினி அபோகி ராகவர்ணம் ஆதிதாளம் பட்னம் சுப்பிரமணியர் ரச்சனா.
1: ஸ்ரீ கே வி நாராயண சுவாமி பிகின்ஸ் இஸ் வோக்கல் ரிசைட்டல் வித் அ வர்ணம் ஆஃப் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் எவ்வரி போதன வினி இன் ராக் அபோகி செட் டு ஆதிதாள்.
2: Yeah, what is it? Oh, that.